0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. സ്റ്റേ ട്യൂൺഡ്.
1: ശ്രുതി ചേർന്ന് പാടുകടാ. சரி, இப்ப நான் பாடுறதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
2: சொல்லாமா?
1: இந்த ஊரில் பல பேரை பார்த்து
2: புட்டேன்.
1: சபாஷ். நான் வீர சூர,
2: நான் வீர சூர.
1: அடிக்கடவா நம்ம

0: ஆறு
1: ஆறு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
2: யாரடா போடுறீங்க
1: யாரடா போடுறீங்க?